0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சிகள் இப்போது ஸ்ரீராம் கங்காதரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்று தொடங்கும் வீணை குப்பையறியற்றிய மாயாமாளவ கௌளை ராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Sriram Gangadharan. He is accompanied on the violin by Mela Kaveri K. Thyagarajan and on the mridangam by R. Ramesh. He begins with a varnam, Sri Raja Rajeshwari, in Rag Maya Malava Gaula set to Adital, a composition by Vinay Kuppayar.

0: அடுத்த சரவண பவகுஹனே பாபநாசம் சிவன் பாடல் கன்னடா ராகம் ஆதிதாளம்.
1: He now presents Saravana Bhavaguhane in Rag Kannada set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: அடுத்து நந்தகோபாலகிருஷ்ணம் என்று தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம் பந்துவராளி ராகம் ரூபக தாளம்.
1: He now presents நாராயண தீர்த்தர் தரங்கம் நந்தகோபாலகிருஷ்ணம் in ராக் பந்துவராளி செட்டு ரூபகம் தாள்.

0: நிகழ்ச்சிகளினி சரச சாமதான என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காப்பி நாராயணி ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to Sarasa Samadana in Rag Kapi Narayani set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து மகா கணபதியம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சதர்கிருதி தோடி ராகம் திஸ்ர ஏக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Shri Ram Gangadharan. He is accompanied on the violin by Mela Kaveri K. Thyagarajan and on the Mridangam by R. Ramesh. He continues with Mahaganapatim in Rag Todi set to Tisra Ekam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: நிறைவாக சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் செஞ்சுருட்டி ராகம் ஆதிதாளம்.
1: ஸ்ரீராம் கங்காதரன் கன்க்ளூட்ஸ் இஸ் வோக்கல் ரிசைட்டல் வித் சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இன் ராக் செஞ்சுருட்டி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை கோபாலகிருஷ்ண பாரதி.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீராம் கங்காதரன் அவர்களின் பாட்டு, மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Sriram Gangadharan. He was accompanied on the violin by Melakaveri K. Thyagarajan and on the Mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். கஜானனயுதம் ராகம் சக்கரவாகம் ஆதிதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
2: We now bring you a flute recital by Thiruvarur S. Swaminathan. He begins his concert with Gajanana Yudham in Rag Chakravagam, set to Adital, a composition by Muthuswami Dikshithar.

0: சின்ன நாடன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கலாநிதி ராகம் ஆதி தாளம்.
1: You can now listen to சின்ன நாடன in ராக் கலாநிதி set to ஆதி தாள், a composition by தியாகராஜா.

0: திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இனி வழங்கியிருப்பது நின்னே நம்மித்தின் ஐயா என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, சிம்மேந்திர மத்தியமம் ராகம், மிஸ்ரசாப்பு தாளம்.
1: திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் நவ் பிரசன்ஸ் எ காம்போசிஷன் பை மைசூர் வாசுதேவாச்சார். நின்னே நம்மித்தின் ஐயா இன் ராக் சிம்ஹேந்திர மத்தியமம் செட் டு மிஸ்ரசாப்பு தாளம்.

0: ராகம் டிடிஹெச்சில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. டி கே பத்மநாபன் அவர்கள் வாயலின் ஷேர்தலை, ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஜெகதீஸ்வரி என தொடங்கும் திருவாரூர் ராமசுவாமி பிள்ளை பாடல் ராகம் மோகனம் ஆதி தாளம்.
1: திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன். He is accompanied on the violin by T.K. Padmanabhan and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. Thiruvarur S. Swaminathan now presents Jagadishwari in Rag Mohanam set to Adithal, a composition by Thiruvarur Ramaswamy Pillai.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய புல்லாங்குழல் இசை. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச்சில் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் இந்திய இசையை கேட்டு மகிழலாம்.
1: You are listening to a flute recital by Thiruvarur S. Swaminathan. The accompanying artists were T.K. Padmanabhan on the violin, Sherthalai R. Anantakrishnan on the mridangam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சோபோன் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ அ சாக்சோபோன் ரிசைட்டல் பை Kadri Shri Gopalnath. He is accompanied by Sushri A. Kanyakumari on the violin, Haridwara Mangalam Shri A. K. Palanivel on the tavil, Shri B. S. Purushottaman on the kanjira, and Shri B. Rajashekar on the morsing. Nigashil Todakamaha Vasudevayani Tyagarajar Kirtanai Ragam Kalyani Adithalam. The concert begins with Vasudevayani, composed by Saint Tyagaraja in Rag Kalyani, set to Adithal.

இனி சொகசுகா மிருதங்க தாளமோ, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஸ்ரீரஞ்சனி, ரூபக தாளம். லிசன் நவ் டு சொகசுகா மிருதங்க தாளமோ, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஸ்ரீரஞ்சனி, செட்டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்துள்ள சாக்சபோன் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் முகர்சிங். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to

கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சபோன் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் மோகர் சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a saxophone recital by Kadri Shri Gopalnath. He was accompanied by Sushri A. Kanyakumari on the violin, Haridwara Mangalam Shri A. K. Palanivel on the tavil, Shri B. S. Purushottaman on the kanjira, and Shri B. Rajashekar on the morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.